0: சருணி, ஸ்ரீமத் நமனேசி வாஸ்து கடோதியனா அத்தமே ஜவ அவப்பன போதமேல்
1: आप सुन रहे हैं शिवा रेडियो, शांति की धुन रहे जीवन में सदा।